0: ஹத்தாய் வினாடி திஹாய் ஹரியட்ட வெல்லா வச்சாத்துக்கள் ஒத்தராய் மண்லேட்டே அப்ப என்ன ஈ கத்த டிக்கெட் உள்ள வாசனாவை தான் கடிக்க கியான்னு எமனாங் அப்படி பலமு முலிம் அத தவசை அப்படி பலன் சுப தவசாக்கள் ஒத்தராய் கும்பலக்னே ஜாக்ராஹி லக்னே பாட் பத்தலா தீனோ இவகேம அங்க பஹா அங்க விசித்துன அங்க ஹத்தலி சாத தமாய் ஜாக்ராஹி பிரதிபலே பாட் பத்தின் ஜய லொத்தரைய கத்தனாங் அது தவசை ஆராட்சரி அங்க பஹா அங்க துணு அங்க தெக சஹா அங்க அட்ட இவகேம அது சம்பத கத்தனாங் அங்க ஹத்தர அங்க பஹா அங்க பஹா அங்க ஹத்தர அங்க பஹா இவகேம அங்க பஹா அங்க பஹா அங்க ஹத்தர அங்க பஹா ஜி அக்ஷரி தீனோனி ஹதான லொத்தரைய சிங்க லக்னே அங்க எக்க அங்க திஸ்துன அங்க திஸ் ஹத்தர சஹா அங்க ஹத்தலிஸ் ஹய தன நிதானே கத்தனங் எக்ஸ் அக்ஷரத்தை அங்க பஹலவ அங்க விசி ஹய அங்க திஸ் ஹத சஹா அங்க பணா சத்தர மெகா பவ ஆர் அக்ஷரிய பிரசாத் அங்க அங்க விசி தெக்க ஜாக்ரா அங்க விசி பஹா திஸ் ஹத பணா சய சஹா பணா அட்ட இவகேம கோவிசத லொத்தராய தீய தவச தினும் மெத்த எக்ஸ் அக்ஷரிய அங்க எக்க அங்க ஹய அங்க கொலஹ சஹா அங்க திஸ் தெக்க மகாஜன சம்பத ஜி அக்ஷரத்தை அங்க தெக்க அங்க அட்ட அங்க பஹா அங்க பஹா அங்க ஹத்தர் அங்க பஹா இதுமாய் ஜாதிக உத்தரை மண்டலி இதுவசி தினம் மெத்த வாசனவந்த் பிரதிபல இத்திங்க ஒப்பட புலுவங்கமாக தீனோ அதத் டிக்கெட்டு கக்கான ஜாதிக உத்தரை மண்டலி விசேஷம் தசக ஹயாக் புறாவட்ட ஒப்பட கோட்டி கண்ணின் மில்லியன் கண்ணின் லக்ஷ கண்ணின் முதல் தியாக ஹிமிக்கிறதுன்னு லொத்தராய் லோகே மகாகெதர் ஜாதிக லொத்தராய் மண்டலி இத்திங் ரொட்டபுராம வாசனாவந்தியோ பீகரமின்யான கமனி ஜாதிக லொத்தராய் மண்டலி விசின் தவத் வாசனாவந்த் ஒவ்வொ வின்வின் ஹந்துன்னாதுன் லொத்தராய் பத்தாக தீனோ இத்தமாய் ஆயுபோ கீன லொத்தராய ஆயுபோ ஆயுபோ அலுத்மேக இத்திங் ஆயுபோ லொத்தராய கியான்னு தினுமா கெதாத் நெதாத் ஒப்ப ஒப்பட அவஸ்தாவக் தீனோ தஹாசாக் ஹதவத் சூபத் கிரீமட்டு இதின் சத்திய தின ஹத புறாம மே லொத்தராய
1: சுப தவசா அலுத் வெலா பாசு வெலா தேங்கி பேடி வெலா தவச சுபாய் சிஹின தினாய் சுப தவசா ஜாதிக லொத்தராய் மண்டலே.

0: மீடியாவில் வெட்டியம் மினிசூட் அப்பாசுக்கர்னு கேட்கிறேன். அப்ப இரட்டை வெட்டியம் சோசியல் மீடியாவில் போனா
1: அப்பாசுக்கர் வரும் கதாஹதனம்
0: கணபுண வீதியா அதின வீதியா அவிதின வீதியா மாற மாத்திருக்காதியேன் கிசிமதியாக நேத்து ஹிஸ் மினிசு நீது மனோஹாரி தியாக கரபு மினிசுண்ட மட கஹன் அவலாதன கன்னு ஹாய்
1: வந்துடாண்டான
0: சமான கரான்பா வந்துரு பாவு இட்ட வெடிய அந்த மினிசு இன்னே சோஷல்

சதக்க பூர்ண குவண்ணுதலி வம்சகதாவே தசக்க துணக்க அபிமானே நவ்ய ரேடியோ ரியலிட்டி லக்கண்ட கோல்டன் வாய்ஸ்.

0: அத்தனை வினாடி விசி தேக்காய் விழாவு ஈவினிங் டிரைவ் வைக்க இந்த விழாவு விஜேஷ் மாதன அபித்த கீர்ணவா அகமதாம் வகை கேமவேல ரசகன்வன நிஷ்பாதன பெல தேசியவ நிஷ்பாதனேவன நிஷ்பாதனையாக விதியட்ட அப்பை ரசே ரட்டே சமிட்ட லோகேட் அருகினேன லங்காவே கேமவேல ரச பிட்டராட்டகிந்தகினாத் ரசமலான் கேமதி ஆயவினுவேன் விதேஷ கதவிலாயின் அப்பை ஸ்ரீலாங்கிக்கான் வேணும் ரட்டவால் கணநாமகடமேவன கூட விஜய் நிஷ்பாதன அருகினேனவா இதின் ஏ சியலும நிஷ்பாதன போம சௌக்கியாரட்சிதவ வகிம வசவிச ரசகாரக கிருத்திம தேவால் வெளியின் துறவதமாய் நிஷ்பாதனை கரண்ணே விஜய சமாகம
1: ரசகாரக வர்ணக மே தேவால் நத்து ரசட
0: ඉන්නවා බැටලුවේ එයා ඉන්නේ ගොඩබිම වතුරේ ඉන්නවා ජිරාෆ් කෙනෙක් ජිරාෆ් කෙනෙක්
1: ඉන්නවා
0: හරිද ගොඩබිම ඉන්න බැටලුවා ජිරාෆ්කින් අහනවා වතුර ගොඩක් ගැඹුරුද කියලා වතුර ගොඩක් ගැඹුරුද කියලා අහනවා ජිරාෆ්
1: එයා කියනවා නෑ කියලා
0: එයා කියනවා එච්චර නෑ ටිකක් විතර මගේ මේ බෙල්ලට පොඩ්ඩක් ගැඹුර කොහොමද තීරණය වෙන්නේ පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න
1: එතන ඉන්න
0: කෙනා මත කියන කෙනා මත තමයි
1: දේවල් තීරණය වෙන්නේ
0: රයිට් ජිරාෆ්ට ගැඹුරු නොවුණු වතුර බැටලුවට ගැඹුරුයිනේ එනිසා කියන කෙනා මත
1: හැමතිම තීරණය වෙනවා එනිසා වැඩ කරනකොට පරිස්සමෙන්
0: මොකක් හරි දෙයක් ඇහුවට පස්සේ දෙන උත්තරෙත් එක්ක කවුද මේක කිව්වේ කියලා පොඩ්ඩක් කල්පනා කරන්න 4:25

0: ஹார்ட் அட்டை வாங்க கேன ரேடியோ
1: கூல் டிரைவ் விக்கெட்டா
0: லக்கான ஈவினிங் டிரைவ்
2: அவசர ஹதராய் வினாடி விசி ஹதாய் விலாவை

0: அவன் சொல்லி வினாடி பனாஸ் தேக்காய் விழாவு இவனின் டிரைவ் கேக்குது லாயின் விழாவு தேகாக் பொண்ணு ஹொந்தாய் பொடி வசக்கே மேனவாயிலே அத பட்டாங்காரம் தீயன்னு பட்டாங்கான தேக்னே பட்டாங்காரம் தீயன்னு ஹந்த வகினமாக்கியான்னு திங் வெடாக் நே திங்
1: முதலாளி
0: முதலாளி
2: விஜய் நிஷ்பாதன
0: அவசப்பாய் வினாடி பணம் சதுராய் விழாவை

0: சூடாக்காண்ட ரேடியோ ITN
1: தங்கத்தோட தவும் எதிர்ந்தா குழி வேலை தமாய் கரண்
2: எஹமா
3: இலக்ட்ரிக் பைக் ரத்தம் அடுகண்டு குழந்தை தவட்டு மேத்தரும் சல்லி தண்ணி நெத்தசர் தங் ஹெமுதேம வாசினி வாசி குழந்தை கிளத்தாமே மினியும் மாத்தாண்ணி வாசினா மினு குழந்தை சார் டிஎல்பி வாசி லோத்தரையங்க ரெண்டு சம்பாத்தில் பிரை அதுவும் பாத்தின வாசி டிக்கெட் பத்தையும் தினப்பத்தாறு ரூபாய் லட்சம் தாயே பஹே பணஸ்தாசே சஹா விசி பந்தாசே முதல் தியாக சமக்கு இலக்ட்ரிக் யாத்து பெரிய தொழில் தவத்தை கிட்டிலா கண்டு டிஎல்பி வாசி கோய் காட்டத் வாசி மோட்டார்சைக்கிளையடிமதுரதுவன லங்காவே மோட்டார்சைக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி நவீன பாங்கு சகித மோட்டார்சைக்கிளைய புகட்டக்கட தனி நினைத்திவ பட்ஜெட்டக்கட செட்வின கவனட்ட வெடட்டு டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார்சைக்கிளைய பெதலம பகன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார்சைக்கிளைய வெடிமதுரதுவன லங்காவே மோட்டார்சைக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100
4: வார்த்தாபிக வார்த்தா தமிழ் கோட்டியாட்டே NLP தன்னடித்தானே நுத்ராய்யின் பிரதி சங்கர்தனேட்ட தெனந்த சக்தியக்குமின் உபத்தினவார் ரடத்தினவத்த தன்னடித்தானே விலதீதினோபத் கோட்டிபத்தியக்குவான் NLP ஹதானு லங்காவே வெடிமத்தேக்கிதின தேக்கி அவச்தா வெடிமலுத்ராய்ய NLP ஹதானு உபத் அதும NLP ஹதானு பலாகான் மமனந்தே மானமரிலாக்ஸ் அனமனங்கள வதுவனானேது மே எக்ஸ்பர்ட் ஹரிடம் ஹரினே ஓ நம்ம சந்திவேதனாவகட்ட பிரபலம் வித்யானுக்குள்ள விசந்தும் ஓ துஷில் ஆக்டிவ் கிள

0: FM 93.7 லாகாண்ட ரேடியோ ITN காடக்கலின் பத்தர விஸ்தர சமக அலுத்தும துருத்துரு தனகல்ல உனுசும்முன தேஷுபாலனைய விதிஸ் கிரிடா துரத்துரு சவிஸ்தரன
1: லாகாண மோனின் ஏசல்
2: லாகாண சிதனிமன புதுபான சிதனிமன புதுபான
1: சத்யாந்தையே ராத்ரே சுமதுர தர்ம தேசனைய சினசுராதா ராத்ரி நவேட
3: மினிசத் கமகன பன பதன் மோகய துரலன்
1: சசர மக பின்புரன ஒப சித்த நிவன புதுபன தாயகத்துவ சதஹா விமசன்ன பிந்துவை ஹத்சிய ஹத்த ஹத்தை தேசிய ஹத்த துணை ஹாரசிய பனஸ் ஹத்தர
0: FM 93.5 FM 93.7 லாகாண்ட ரேடியோ ITN